இன்றைக்கு செய்வோம். கீர்த்தன் திப்ரவான் கணி ஹுயாச்சுக்காதிக்கிமாக்கணி அவ் அகலை கீர்த்தன் ਸਰਵਣ ਕਰੀਏ ਸਤਿਕਾਰਯ ਭਾਈ ਸਾਹਿਬ ਭਾਈ ਲਾਖਨ ਸਿੰਘ ਜੀ ਉਹਨਾਂ ਦੇ ਜਿੱਥੇ ਪਾਸੋ ਅਗਲੇ ਕੀਰਤਨ ਸਰਵਣ ਕਰੀਏ ਜੀ ਦਸ ਵਾਲਾ ਫਤਿਹ ਪ੍ਰਵਾਨ ਕਰੋ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ।